விசுவாசமும் சத்தியமும் சொல்ல இக்கீதத்தை சொல்லும் ஆரோக்கியம் சொல்லும் ஹரி பாக்கி அகீத் தருண் கோஷ்ணா ஸ்வர்ணா.